போறேண்ணா. லிமிடம் ப்ரோ காசு நோக்கு தோணும். நம்ம வாசல் நம்ம சிஸ்டர் எல்லாருக்குமே ஒரு தேர்ட் பவுண்ட்